சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்ன நேயர்களே, எல்லோரும் நலமா? நானும் இங்கு நலமுடன் இருக்கின்றேன். ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேய சொந்தங்களே. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், இன்று நாகர்கோவில் மகேஷ் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் பாடல்கள். இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சதரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. சிறிது நாட்கள் கழித்து உங்களை காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் சந்திப்பவர் கோவையிலிருந்து அறிவிப்பாளராக ராஜேஷ். நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உதவியாக நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் மலேசியா சகோதரி அவர்களும் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு உறுதுணையாக நிலைய இயக்குனர் கீதனேசன் சார் அவர்களோடும் மற்றும் பதிவு போட்டு நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் நேர்களோடு உங்களை சந்திப்பவர் கோவை ராஜேஷ். இன்று ஒரு சிறந்த, அதாவது நமது சபரி வானொலியின் உறவு என்று கூறலாம், சபரி வானொலியைச் சேர்ந்த நேயர் மகேஷ், நாகர்கோவிலைச் சேர்ந்த மகேஷ் அவர்களின் பிறந்த நாள். அதை முன்னிட்டு அவர் தொகுத்து கொடுத்த பாடல்களை உங்களுக்காக நான் வழங்குகிறேன். மகேஷ் அவர்கள் கொடுத்த பாடல்கள் தான் இன்று அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தொகுப்பில் வந்த பாடல்களை உங்களுக்காக நான் வழங்குகிறேன். இப்பொழுது முதலில் ஒரு பக்தி பாடலோடு இன்றைய காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சியை துவங்கலாம். அதற்கு முன்பதாக நாகர்கோவில் மகேஷ் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நமது சபரி வானொலி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மகேஷ். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் மேலும் மேலும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நடைபெற வேண்டும். இதுவரையில் நாங்கள் ஏதாவது முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சியில் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் இன்றைய நாள் முதல் உங்களுக்கு அந்த முயற்சியும் கை கொடுத்து வாழ்க்கையில் மேலும் மேலும் இன்னும் பல்லாண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று என் சார்பாகவும் சபரி வானொலி சார்பாகவும் நமது சபரி வானொலியின் நண்பர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதலில் ஸ்ரீ சுசீலா பாடிய ஒரு பக்தி பாடலோடு இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
1: மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல்.

முன்னுரையாக அனுபவம் என்பது உள்ளுரையாக ஆனந்தம் என்பது முடிவுரையாக ஆண்டவன் எழுதிய காவியம் நாம் ஆண்டவன் எழுதிய காவியம் நாம் உறவு என்ற

பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா பதன்கா

ஒரு அற்புதமான பிறந்தநாள் பாடல்கள். பிறந்தநாள் என்றாலே வானொலியில் இந்த பாடல் ஒளிபரப்பினால் நிச்சயமாக அது ஒரு மிக சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் ஒரு சிறந்த பாடல் நாம் மூவர் என்ற திரைப்படத்தில் எம் சௌந்தரராஜன் பாடியது. நாகர்கோவில் மகேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மகேஷ் அவர்கள் இன்று பாடல்களை எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் அழைப்பது போல ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் எந்த சொல்லை கொண்டு அழைப்போம், அந்த சொல்தான் அவர் பாடல்கள் அனைத்திலும் வருகிறது. எந்த சொல் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும். இப்பொழுது நாம் முதல் பாடலை கேட்பதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில் சில திரைத்துறைகளை பார்க்கலாம். நமது தமிழ் திரையுலகம், அதாவது இந்திய திரையுலகில் முதல் திரைப்படம் 1913 வருடம் வந்தது என்று கூறுவார்கள். அது பேசாத படம். ஆனால் முதல் முறையாக 1931 வருடம்தான் காளிதாஸ் என்ற திரைப்படம் முதல் பேசும் படமாக நமது நாட்டில் வெளியானது. அதனைத் தொடர்ந்துதான் நமது திரைப்பயணம் துவங்கியது. ஏறக்குறைய இந்த 95 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. அற்புதமான ஒரு துறை இந்த திரைத்துறை. இந்த திரைத்துறை பல முதல்வர்களை வழங்கியுள்ளது மற்றும் பல கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமாக அமைந்துள்ளது. நமக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அமைந்திருக்கிறது. இந்த திரைத்துறையில் 1931 வருடம் முதல் திரைப்படம் காளிதாஸ் என்ற திரைப்படம் மூலமாகவே தமிழ் திரைப்பட உலகம் ஆரம்பித்தது, அதாவது நமது இந்திய திரைப்பட உலகம். இப்பொழுது நாம் முதல் பாடலை கேட்கலாம். முதல் பாடல் குரு சிஷ்யன். இந்த திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியனும் சித்ராவும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை திரைப்படத்தில் பிரபு சீதா இணைந்து அந்த காட்சியில் தோன்றியிருப்பார்கள். ஒரு நகைச்சுவை கலந்த சிறப்பான ஒரு படம். ரஜினிகாந்த் பிரபு நடிப்பில் வெளியான ஒரு சிறந்த திரைப்படம், வெற்றிகரமான ஊதிய ஒரு படம். அந்த படத்திலிருந்து முதல் பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பதாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த குரு சிஷ்யன் திரைப்படத்தின் இயக்குனர் யார் தெரிந்தால் பதிவிடுங்கள். நேர்களை பாடலை கேட்கலாம்.

பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் சித்ரா பாடிய ஒரு பாடல். நான் இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், குரு சிஷ்யன் திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்று. இதற்கு சரியான விடையை நமது தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்களும் சேலத்தைச் சேர்ந்த மெய்ச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களும் சரியாக கூறியிருந்தார்கள். சரியான விடை எஸ் பி முத்துராமன் அவர்கள், மிக அற்புதமான ஒரு டைரக்டர், சிறந்த திரைப்படங்களை எடுத்தவர். சரியான விடை அளித்த அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 1931 வருடம் முதல் பேசும் படம் வெளியானது. அந்த 30-40 காலகட்டங்களை பார்த்தால் நாடகங்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருந்த காலம். நாடகங்களில் எப்போதுமே நிறைய திரைப்படம், அதாவது நாடகங்களில் நிறைய பாடல்கள் இருக்கும். நாடகங்களில் வசனங்களை காட்டிலும் அதிகமான பாடல்கள் இருக்கும். அதன் காரணமாக பாடி நடிப்பவர்கள் தான் அதிகம். 1930-40 காலகட்டங்களில் பார்த்தால் நமது திரையுலகிலும் பாட தெரிந்தவர்கள் தான் நடிப்பார்கள் என்று ஒரு விதி இருந்தது. அந்த வகையில் நிறைய கலைஞர்கள் 1930-40 காலகட்டங்களில் வந்தனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நமது திரையுலகின் முதலில் சூப்பர் ஸ்டார், இன்று நாம் சூப்பர் ஸ்டார் என்று யாரை கூறுவோம் என்று நமக்கு தெரியும். அன்று 1930 காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் என்கேடி தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதர் மற்றும் சின்னப்பா மற்றும் கிட்டப்பா என்பவர் நாடகத்தில் மிக பிரபலமான ஒருவர். எஸ் டி கிட்டப்பா அவரின் நாடகங்கள் பல திரைப்படமாகவும் வந்திருக்கிறது. அந்த வகையில் திரைப்படம் என்று பார்த்தால் பி சின்னப்பாவும் தியாகராஜ பாகவதரும் தான். அன்றே தியாகராஜ பாகவதர் சின்னப்பா என்று அவர்கள் இருவர்களுக்கும் படங்கள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த நேரம். தியாகராஜ பாகவதர் அவரும் திரைப்படங்களில் பாடுவார், சின்னப்பா அவர்களும் பாடுவார்கள். அவர்களின் படத்தை பாடல்களுக்காகவே பார்த்தவர்கள் மிக அதிகம், மிக அற்புதமான. குறிப்பாக என்கேடி தியாகராஜ பாகவதர் அவர்கள் 1944 காலகட்டங்களில் அவர் நடித்து வெளிவந்த ஹரிதாஸ் திரைப்படம் 3 தீபாவளிகளுக்கு ஓடியதாம், 730 நாட்கள் என்றெல்லாம் நாம் அதை நினைத்தே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த கலைஞர்கள், நமது தமிழ் திரையுலகுக்கு திட்டமைத்து கொடுத்தவர்கள், அதாவது ரோல் மாடலாக இருந்தவர்கள் இந்த கலைஞர்கள் தான் என்று கூறலாம். மிக சிறப்பு. அடுத்து நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இரண்டாவதான திரு மகேஷ் அவர்களின் அடுத்த பாடல் வேலைக்காரன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். மனோவும் சித்ராவும் இணைந்து பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில் நமது இணைந்திருக்கும் நேயர்களின் பெயர்களை கூறிவிடுகிறேன். தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்கள், தேன்மொழி சகோதரி ஆகியவர்கள் அவர் மற்றும் ரெட்டியார்பேட்டையைச் சேர்ந்த தீபா குமார், கோவை சரவணப்பட்டியைச் சேர்ந்த காயத்ரி மற்றும் சேலம் மெய்ச்சேரியைச் சேர்ந்த அறிவழகன் மங்கை மற்றும் ஆரணி பிரகாஷ் மற்றும் ஆரணி பகுதியில் உள்ள கனகம்பாக்கம் என்ற ஏரியாவைச் சேர்ந்த சரவணன், கோயில்பெட்டியைச் சேர்ந்த செல்வம் செல்வி மற்றும் பாடத்துறை நமக்கு இனிமையான பாடல்களை நமக்காக அனுப்பிய நாகர்கோவிலைச் சேர்ந்த இன்றைய பத்ரி பாய் மகேஷ் ஆகியவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வேலைக்காரன் திரைப்பட பாடலை கேட்கலாம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த வேலைக்காரன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அமலா இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் தாயாக நடிக்கும் அந்த பழம்பெரும் நடிகை யார்? ரஜினிகாந்தின் தாயாக நடிக்கும் அந்த நடிகையின் பெயரை பதிவிடுங்கள். பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

அந்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்தில் மனோஜ் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல். இந்த பாடலில் முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் தாயாக நடித்தவர் யார் என்று. அதுக்கு கோவை சரவணப்பட்டியைச் சேர்ந்த காயத்ரி அவர்கள் சரியாக விடையளித்திருக்கிறார்கள். கே ஆர் விஜயா என்பதுதான் சரியான விடை. இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தியாகராஜ பாகவதர் மற்றும் சின்னப்பா ஆகியோர்களின் அற்புதமான நடிப்பு என்றால் அதற்கு நிகரில்லாத ஒரு நகைச்சுவை நடிகராக திரை உலகம் 1930-40 காலகட்டங்களில் கொடுத்த ஒரு பொக்கிஷம்தான் என் எஸ் கே என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். என் எஸ் கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர், சின்னப்பா போன்றவர்கள் எல்லாம் 1940 காலகட்டங்களில் தமிழ் திரை உலகில் மிக சிறப்பான வெற்றிகரமான அனைத்து படங்களிலும் இருப்பார்கள். அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு கலைஞர்கள். எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் கூட கர்நாடக இசையை மிக சிறப்பான முறையில் நமக்கு துண்டாற்றியவர். கர்நாடக இசையை ஐநா சபையில் அவர் பாடியிருப்பவர். திரைப்படங்கள், 4 திரைப்படங்கள் தான் அவர் நடித்திருக்கிறார். குறிப்பாக மீரா திரைப்படம், 1939-40 காலகட்டங்களில் வெளியான அந்த திரைப்படம் இன்று அளவிலும் மிக பிரபலம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பு. என் எஸ் கே அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் நகைச்சுவையிலேயே ஒரு தத்துவத்தை கூறக்கூடியவர், நகைச்சுவையிலேயே நமக்கு நல்ல அறிவுரைகளை கூறக்கூடியவர். மிக சிறப்பான முறையில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நகைச்சுவையில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் மிக சிறந்த ஒரு கலைஞர்கள். இந்த நிலையில் தான் 1936 வருடம் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலமாக ராமச்சந்திரன் என்ற ஒரு நடிகர் அறிமுகமானார். சிறிய வேடத்தில் தான் அந்த திரைப்படத்தில் ராமச்சந்திரன் என்ற ஒரு நடிகர் அறிமுகமானார். என்கேடியை பற்றியும் சின்னப்பா, இன்னஸ்கே போன்ற மேடைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 1936 அறிமுகமான ராமச்சந்திரன் என்ற ஒரு சிறிய நடிகரை பற்றி கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு. இதை நாம் அடுத்த பாடலில் சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக கேட்க இருக்கும் பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்தில் மனோ எஸ் பி சைலஜா பாடிய வா வா மஞ்சள் மலரே என்ற ஒரு பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு ஒரு கேள்வி. ராஜாதி ராஜா திரைப்படத்தில் 2 கதாநாயகிகள், ஒருவர் நதியா மற்றொருவர் ராதா, அவர்கள் இருவர்களுக்கும் தமிழ் திரையுலகின் முதல் திரைப்படம் எது? ராதாவின் முதல் திரைப்படம் எது? நதியா அவர்களின் முதல் திரைப்படம் எது? பதிவிடுங்கள் நேர்களே, பாடல்களை கேட்கலாம்.

38 நிமிடம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காட்சியிலே வரும் கீதம். உங்களோடு கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு ராமாபுரம் மனிஷா சகோதரி அவர்களும் இருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டு பதிவிட்ட நமது தென்காசி மாவட்டம் சோன்புச்சிரியைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் தேன்மொழி சகோதரி மற்றும் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த தீபா குமார், கோவை சரவணப்பட்டி காயத்ரி, கோயில்பட்டி செல்வம் செல்வி மற்றும் நாகர்கோவில் மகேஷ் பாடல்களை அழகான பாடல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார் அவரும். சேலம் வைச்சேரியைச் சேர்ந்த அறிவழகன் மங்கை, ஆரணி பிரகாஷ் மற்றும் ஆரணி கனகபுரத்தைச் சேர்ந்த சரவணன் ஆகியோர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தனிப்பக்கத்தில் கும்பகோணம் மனோகரன், கோவை ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி ஆகியோர்களும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர்கள் சார்பில் நாகர்கோவில் மகேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு சென்ற பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டேன். அதாவது, நதியா ராதா அவர்களின் முதல் திரைப்படம் எது என்று. நதியா அவர்களின் முதல் திரைப்படம் பூவை பூச்சுடவா, ராதா அவர்களின் முதல் திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை. சரியான முறையில் விடையளித்திருக்கும் நாகர்கோவிலைச் சேர்ந்த மகேஷ் மற்றும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி ஆகியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு நான் கூறிய 1936 வருடம் சதிலீலாவதி திரைப்படத்தில் ராமச்சந்திரன் என்ற சிறு வேடத்தில் நடிக்க துவங்கிய ஒரு கலைஞர் ஏறக்குறைய 11 வருடங்கள் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். 1947 ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் தான் முதல் முறையாக கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் வேறு யாரும் அல்ல, இன்று நம்மால் 3 எழுத்துக்கள், அதாவது நம்மை கட்டித்தோடும் 3 எழுத்து மந்திரம் என்று கூறலாம், MGR என்ற அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரரான NG ராமச்சந்திரன் அவர்கள் தான். அதே போல 1950 காலகட்டங்களில் தஞ்சையைச் சேர்ந்த கணேசன் என்ற ஒருவரும் கிருஷ்ணன் பஞ்சு என்ற தயாரிப்பாளரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவர்தான் VC கணேசன் என்பவர், பின்பு சிவாஜி கணேசன் என்று பெயர் மாற்றப்பட்டது. அவர் சிறப்பான முறையில் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அவரின் ஒரு நாடகத்தில் அவர் மராட்டி மன்னர் சிவாஜியாக நடித்த பொழுது அது மிக சிறப்பாக இருக்க அவரை பெயரை VC கணேசன் என்பதை மாற்றி சிவாஜி கணேசன் என்று தந்தை பெரியார் பெயர் மாற்றியதாக கூறுவார்கள். தொடர்ந்து 1940 காலகட்டங்களில் தியாகராஜ பாகவதர் மற்றும் சின்னப்பா என்று இருந்த காலம், 1950 பின் மக்கள் திலகம், MGR நடிகர் திலகம், சிவாஜி என்ற இருதுருவ திரைப்பயணத்துக்கு விட்டிட்டது. மிக சிறப்பாக இவர்களின் படம் ஒவ்வொன்றும் சிறப்பாக ஓட துவங்கிய காலம் அது. சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக 1952 தமிழ் திரையுலகில் கிருஷ்ணன் பஞ்சு என்ற தயாரிப்பாளரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் யார் என்று நான் கூறவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும், கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அதற்கு முன்பு ஒரு கேள்வி. இந்த பராசக்தி திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தங்கையாக ஒரு நடிகை நடித்திருப்பார். அந்த தங்கையின் கதாபாத்திரத்தின் பெயர், அதாவது தங்கையாக நடித்த நடிகையின் பெயரை கேட்கவில்லை.

அந்த தங்கையின் கதாபாத்திரத்தின் பெயர். இது சற்று வித்தியாசமான கேள்வியாக இருந்தாலும் இது மிகவும் பிரபலம். பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் வசனத்தை கேட்டாலே அந்த பெயர் உங்களுக்கு தெரிந்துவிடும். அதனால் தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். பராசக்தி திரைப்படத்தில் நடிகர் திலகத்தின் தங்கையாக நடிக்கும் அந்த நடிகையின் திரைப்படத்தில் இடம்பெற்ற கதாபாத்திரத்தின் பெயரை பதிவிடுங்கள். இப்பொழுது தங்க மகன் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடலை அடுத்த பாடலாக கேட்கலாம்.

கேட்ட அந்த ஆர்ப்பாட்டமான ஒரு பாடல் தங்க மகன் திரைப்படத்தில் எஸ் பி சுப்பிரமணியன் பாடி ஜெயராம் இணைந்து பாடிய ஒரு பாடல். இப்பொழுது நமது நிலை இயக்குனர் கே கணேசன் அவர்களும் நிகழ்ச்சிக்குள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவரின் நிலையத்திலேயே அவரை வரவேற்கலாம். இப்பொழுது அடுத்ததாக நாம் பாடலை கேட்பதற்கு முன்பு சென்ற பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்டிருந்த கேள்வி, பராசக்தி திரைப்படத்தின் நடிகர் கழகத்தின் சகோதரியின் பெயர், கதாபாத்திரத்தின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தேன். சரியான விடை கல்யாணி என்ற பெயராகும். மிக பிரபலமான ஒரு பெயராகும். இதை சரியாக கனகம்பாக்கத்தைச் சேர்ந்த திரு சரவணன் அவர்களும், மேச்சேரியைச் சேர்ந்த அறிவழகன் மங்கை அவர்களும், கோவை சரவணப்பட்டி காயத்ரி ஆகியோர்களும் சரியான விடையை தெரிவித்திருக்கிறார்கள். மூவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போது நாம் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதற்கு முன்பு 1950 காலகட்டங்களில் மக்கள் திரகம், நடிகர் திரகம், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் ஆகிய இருவர்களும் அதிகமாக திரைப்படங்களில் நடிக்க துவங்கினார்கள். இந்த நேரத்தில் தான் ஜெமினி ஸ்டுடியோ, அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்கள் அதாவது நடிகர்களை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்துக் கொள்வார்கள். அந்த நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்யும் நடிகர்கள் அந்த நிறுவனத்தின் படங்களை தான் முதல் உரிமையாக முதலாவதாக நடிக்க வேண்டும். அந்த வகையில் ஜெமினி ஸ்டுடியோவில் சாதாரணமாக இருந்த ஒரு நடிகர், அதாவது துணைக்க வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவரை மிஸ் மாலினி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகப்படுத்தியது. அது அந்த அவர் பெயர் கணேஷ் தான், அவர் பெயரும் கணேஷ் தான். ஆனால் ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்ததனால் அவருக்கு ஜெமினி கணேசன் என்று பெயர் வந்தது. ஏனென்றால் ஏற்கனவே வி சி கணேசன் சிவாஜி கணேசனாக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்ஜிஆர் ஆகிய மூவரும் 1950 பின் ஏராளமான திரைப்படங்கள், ஒவ்வொரு திரைப்படங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வெற்றி அடைந்து கொண்டிருந்த காலம் அது. ஒவ்வொரு திரைப்படமும் 100 நாட்கள், இவர்களுக்கு 100 நாள் ஓடிய படங்கள் மிக அதிகம். குறிப்பாக ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்ஜிஆர், சரோஜா தேவி, அதாவது முதலில் 1950 காலகட்டங்களில் நடிகர் திரகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக ஜோடியாக மிக பிரபலம் பத்மினி, சிவாஜி கணேசன் பத்மினி, எம்ஜிஆர் பானுமதி, ஜெமினி கணேசன், சாவித்ரி என்று மிக சிறப்பாக தமிழ் திரையுலகில் படங்கள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த காலம். 1951 பராசக்தி திரைப்படம் நடிகர் திலகத்துக்கு மிக பெரும் படம், வெற்றி படம் என்றால் அதே காலகட்டங்கள் 50-60 காலகட்டங்களில் நிச்சயமா திரைப்படம் ஜெமினி கணேசனுக்கு மிக பெரும் வெற்றியை பெற்று தந்தது. 1954 மலைக்கல்லன் என்ற ஒரு திரைப்படத்தில் மக்கள் திலகம் நடித்தார். இந்த திரைப்படம் முதல் முறையாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மற்றும் சிங்களம் என்று ஏறக்குறைய 6 மொழிகளில் இந்த திரைப்படம் டப் செய்யப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு வெற்றிகரமான படமாகும் இது. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் புதுக்கவிதை என்ற திரைப்படத்தில் மலிஷ வாசேவன் பாடிய பாபா வசந்தமே என்ற பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு ஒரு கேள்வி உங்களிடம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பராசக்தி திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த அந்த நடிகையின் பெயர் என்ன? பின்பு அவருக்கு அவர் அம்மாவாகவும் நடித்திருக்கிறார், அந்த நடிகையின் பெயர் என்ன? பதிவிடுங்கள். சிவாஜி கணேசனின் முதல் ஜோடி பராசக்தி திரைப்படத்தில் நடித்த அந்த ஜோடியாக நடித்த அந்த நடிகையின் பெயரை பதிவிடுங்கள். நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம் புதுக்கவிதை திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை.

அந்த பாடல் புதுக்கவிதை திரைப்படத்தில் மலேச வாசுதேவன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பராசக்தி திரைப்படத்தில் நடிகர் திலகத்தோடு ஜோடியாக இணையாக நடித்த நடிகை யார் என்று. சரியான விடை பண்டரிபாய் என்பதாகும். இதை மிக சரியாக விடையளித்திருந்தவர்கள் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்முறை முருகன் அவர்களும் கோவை சரவணம்பட்டி காயத்ரி அவர்களும் விடை கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 1950-60 காலகட்டங்களில் நடிகர் திலகம் எம்ஜிஆருக்கு ஏராளமான வெற்றி படங்கள், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகியோர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வெற்றிகரமான படங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் நெச்சிய நடிகராக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. மிக சிறப்பாக அப்பொழுது எல்லாம் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க துவங்கினார்கள். 1940 காலகட்டங்களில் எப்படி பாடல்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார்களோ அதுபோல 1950 காலகட்டங்களுக்கு பின்பு வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க துவங்கினார்கள். ஒவ்வொரு படத்திலும் பக்கம் பக்கமாக வசனங்களை பேசி நடிக்க வேண்டும், அந்த மாதிரியாக படங்கள் சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிலையத்தில் தான் 1958 காலகட்டங்களில் நாடோடி மன்னன் என்ற ஒரு திரைப்படத்தை மக்கள் திலகம் எடுத்திருந்தார். இந்த திரைப்படத்தில் அறிமுகமானவர் தான் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி. அதற்கு முன்பதாக அவர் ஓரிரு படங்களை நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் தான் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் சரோஜா தேவி படங்கள் 60 காலகட்டங்களில் மிகவும் பிரபலம். சிவாஜி கணேசன், பத்மினி, கே ஆர் விஜயா ஆகியோரோடு நிறைய திரைப்படங்களை நடித்திருக்கிறார். கற்பகம் திரைப்படத்தில் 64 காலகட்டங்களில் கே ஆர் விஜயா அவர்கள் முதன்முறையாக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா என்பது மிக சிறப்பான வெற்றிகரமான ஜோடியாக அமைந்திருந்தது. இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம். இந்த மாதம் 4ஆம் தேதி துவங்கி நாளை மறுநாள் 28ஆம் தேதியோடு நிறைவடைகிறது அக்னி நட்சத்திரம். மிக அதிகமான வெயில் இப்பொழுது எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த வெயிலை நீங்கள் மறப்பதற்காக ஒரு இசை மழையில் உங்களை நினைக்கலாம். அது அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்தில் கே ஜி ஏகதாஸ் சித்ரா பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 100வது திரைப்படம் ஒளிவிளக்கு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 100வது திரைப்படம் நவராத்திரி, ஜெமினி கணேசன் அவர்களின் 100வது திரைப்படம் என்ன? சற்று அரிதான ஒரு திரைப்படம். ஜெமினி கணேசன் அவர்களின் 100வது திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் கேஜேஎஸ்தாஸ் சித்ரா பாடிய ஒரு பாடல், மிக இனிமையான ஒரு பாடல். இசைஞானி இளையராஜா அவர்கள் மிக சிறப்பாக இசையமைத்திருப்பார் இந்த பாடலுக்கு. அவர் இந்த பாடலுக்கு மட்டுமல்ல, எல்லா பாடல்களுக்குமே சிறப்பான இசைதான். ஆனாலும் இத்தனை வருடங்கள் கடந்தும் இந்த மாதிரி பாடல்கள் நம் மனதில் இருப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம். நான் முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஜெமினி கணேசன் அவர்களின் 100வது திரைப்படம் எது என்று கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை சீதா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சாவித்ரி அவர்களோடு இணைந்து ஜெமினி கணேசன் நடித்திருப்பார் இந்த திரைப்படம் தான். ஒரு கேள்விகளை கேட்பது மிகவும் எளிது, ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவது மிகவும் கடினம். நமது சபரி வானொலி நேயர்கள் மிக சிறப்பாக எந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாலும் சரியாக அந்த கேள்விகளுக்கு விடை தருவதுதான் சிறப்பான ஒன்று. தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் சகோதரி அவர்களும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களும் சரியான விடை கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காதல் மன்னன் என்று நமது அறிவழகன் அவர்கள் ஒன்று தெரிவித்திருந்தார். இது ஜெமினி கணேசன் அவர்களுக்கான ஒரு பட்டம், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என்பதாகும். பின்பு இதே காதல் மன்னன் என்ற பெயரில் அஜித் குமார் நடித்த திரைப்படமும் வெளியானது, அது வேறு விஷயம். இப்பொழுது நாம் அடுத்து செல்லலாம். அதற்கு முன்பதாக சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் மற்றும் சித்தாத்தூரைச் சேர்ந்த திருஞானம் செல்வி ஆகியோர்களும் இணைந்து உள்ளார்கள் நிகழ்ச்சியோடு. அவ் இருவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கும்படி அவர்களை கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதாவது 1960 காலகட்டங்களில் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் ஊட்டி போட்டுக்கொண்டு திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் 1965 காலகட்டங்களில் இரவும் பகலும் என்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் தான் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படும் ஜெய்சங்கர் அவர்கள். ஜெய்சங்கர் மற்றும் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் தான் ரவிச்சந்திரன். காலகட்டங்கள் மாற்றத்தில் ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன் ஆகியோர்களும் மக்கள் திலகம், நடிகர் திலகத்துக்கு இணையாக நிறைய திரைப்படங்களில் நடித்தார்கள். 1960-70 காலகட்டங்கள் வரை இவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு வெற்றி படங்கள் சுமாராக கூற வேண்டும் என்றால் 80 வரை கூட இவர்களின் படங்கள் மிக பிரபலம். குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்கள் சண்டை படங்களில் மிக சிறப்பாக நடித்துக் கொண்டிருந்தவர். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜெய்சங்கர் அவர்களின் படம் வெளியாகும் என்பது அந்த கால இளைஞர்களுக்கு தெரிந்த ஒரு கதைதான். அப்படி சிறப்பான முறையில் இவர்களின் படம் வந்து கொண்டிருந்தது. தமிழ் திரையுலகமும் மிக சிறப்பாக 1960-70 காலகட்டங்களை மிக சிறப்பாக கடந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசியலிலும் திரைப்படங்களிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த காலகட்டம் அது. 1970 காலகட்டங்கள் வந்துவிட்டோம். இப்பொழுது 70 காலகட்டங்களில் ஜெய்சங்கர், சிவகுமார், விஜயகுமார், ஜெய்சங்கர் போன்றோர்கள் 1954 குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் கமலஹாசன். 1960 பின் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர். 1970 பின்பு உணர்ச்சிகள் என்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமானார். அதே காலகட்டத்தில் தான் அபூர்வராகங்கள் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் முறையாக சிறிய வேடத்தில் நடித்திருந்தார். இதில் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் இந்த இரண்டு திரைப்படங்களிலும் கதாநாயகியாக ஸ்ரீவித்யா நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம். ஈரமான ரோஜாவை இந்த திரைப்படத்தில் கேஜேஎஸ்தாஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பு ஒரு கேள்வி உங்களிடம். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் முதல் படத்தில் நடித்த ஒரு நடிகை, அந்த நடிகையின் 100வது திரைப்படத்தையும் அதே டைரக்டர் அதாவது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரே இயக்கினார். கே எஸ் கோபாலகிருஷ்ணனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகை அவரின் 100வது படத்தை இயக்கும் வாய்ப்பையும் கே எஸ் கோபாலகிருஷ்ணனே பெற்றார். அந்த 100வது படம் எது, அந்த முதல் படம் எது, அந்த நடிகை யார், இதற்கான விடையை நீங்கள் இப்பொழுது பதிவிடுங்கள். நேர்களை பாடலை கேட்கலாம்.

அழகான பாடல், ஈரமான ரோஜாவை திரைப்படத்தில் ஜானகி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்வியை நான் சரிவர கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். அதாவது, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரால் 1960 காலகட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகை, பின்பு அந்த நடிகையின் 100வது திரைப்படத்தையும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே இயக்கினார் என்று கேட்டிருந்தேன். சற்று எளிதாக அந்த கேள்வியை மாற்றி இப்பொழுது கேட்கிறேன். அதாவது, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கற்பகம் என்ற திரைப்படம் மூலமாக கே ஆர் விஜயா அவர்களை அறிமுகப்படுத்தினார். கே ஆர் விஜயா அவர்களின் 100வது படத்தையும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே இயக்கினார். அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? அதாவது, கே ஆர் விஜயா அவர்கள் 100வதாக நடித்த திரைப்படத்தின் பெயர் என்ன? இணை கேள்வியாக செல்வி ஜெயலலிதா அவர்களின் 100வது திரைப்படத்தையும் பதிவிடுங்கள். ஜெயலலிதா, கே ஆர் விஜயா ஆகியோரின் 100வது திரைப்படங்கள் எது? பதிவிடுங்கள் நேயர்களே. இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 1970 காலகட்டங்களில் சிவகுமார், விஜயகுமார், கமல், ரஜினிகாந்த் போன்ற பலரின் புது வரவு தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமான நேரம் அது. இந்த சூழ்நிலையில் தான் 1977 மக்கள் திலகம் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். அவரின் திரைப்படம் மதுரையை நீட்டிய சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்தோடு நிறைவடைந்தது. தொடர்ந்து 80 காலகட்டங்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகிய இருவர்களின் திரைப்பயணமாகவே இருந்தது. பில்லா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மிக சிறப்பான நடித்திருப்பார். அவரை ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது பில்லா திரைப்படம் தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையாக கதாநாயகனாக நடித்த பைரவி திரைப்படத்திலேயே அவருக்கு தயாரிப்பாளர் ஜானு அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறார். ஒருவர் முதல் முறையாக கதாநாயகனாக நடிக்கும் பொழுதே அவரை பார்த்த ஒரு தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை வழங்கி அதன் பிற்பாடு அவர் இன்று வரை அந்த பட்டம் அவரோடு நிலைத்திருக்கிறது என்றால் டாலு அவர்கள் எவ்வளவு தீர்க்க தரிசனியாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. கமலஹாசன் அவர்களும் 1980 காலகட்டங்களில் நிறைய திரைப்படங்கள், வெற்றிகரமான படங்கள் குறிப்பாக கூற முடியாது. அவ்வளவு திரைப்படங்கள், சகலகலா வல்லவன் மற்றும் சலங்கை ஒளி போன்ற படங்களை நம்மால் மறக்க முடியாது. என்பதற்கு பின்பு ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர்களின் திரைப்பயணம் வெற்றிகரமாக இருந்தது. கார்த்திக், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, சரத்குமார் போன்றவர்களும் இவர்களுக்கு இணையாக 80 காலகட்டங்களுக்கு மீண்டு தமிழ் திரையுலகை அலங்கரித்தனர். திரைப்பட நடிகைகளை பற்றி கேட்கவே வேண்டாம், நிறைய நடிகைகள் ரேவதி, ராதிகா மற்றும் குஷ்பு, அம்பிகா, ராதா என்று பலரும் தமிழ் திரையுலகை அலங்கரித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய ஒரு பாடல், மிக இனிமையான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் சௌந்தரியன் என்ற ஒரு இசையமைப்பாளர். சில திரைப்படங்களுக்கு தான் இசையமைத்திருக்கிறார், ஆனாலும் மிகச் சிறப்பாக இந்த பாடலுக்கு அவர் இசையமைத்திருப்பார். நான் மீண்டும் ஒரு முறை கேள்வியை நினைவுபடுத்துகிறேன். குந்தகை அரசி, கே ஆர் விஜயா, கலைச்செல்வி ஜெயலலிதா ஆகியோர்களின் 100வது திரைப்படம் எது? பதிவிடுங்கள் நேர்களே. பாடலை கேட்கலாம்.

அந்த அருமையான பாடல் சீரன் பாண்டியன் திரைப்படத்தை எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது கேஆர்ஜி அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் 100வது திரைப்படம் எது என்று கோவை பிரபலப்பட்டி காயத்ரி அவர்கள் சரியான விடை அளித்திருக்கிறார்கள். நத்தையின் முத்து என்ற திரைப்படம் கேஆர் விஜய் அவர்களின் 100வது திரைப்படம். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் கற்பகம் திரைப்படத்தில் அறிமுகமான கேஆர் விஜய் அவர்கள் 100வது திரைப்படமான நத்தையின் முத்து திரைப்படத்திலும் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் இயக்கத்திலேயே நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் மேலதிக தடவை கற்பகம் திரைப்படத்தில் கேஆர் விஜயாவின் சகோதரராக நடித்த முத்துராமன் அவர்கள் நத்தையின் முத்து திரைப்படத்தில் இணையாக நடித்திருப்பார். மற்றும் கலைஞர் ஜெயலலிதா அவர்களின் 100வது திரைப்படம் திருமாங்கல்யம் திரைப்படம். கந்தன் கருணை திரைப்படம் கே ஆர் விஜயா ஜெயலலிதா ஆகியோர்கள் இணைந்து நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வள்ளி தேவியானையாக ஜெயலலிதாவும் கே ஆர் விஜயா அவர்களும் சிறப்பான முறையில் சிவகுமார் அவர்களோடு இணைந்து நடித்திருப்பார்கள். இப்பொழுது நாம் கேட்டுக் கொண்டிருப்பது காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாகர்கோவிலைச் சேர்ந்த மகேஷ் அவர்களின் பாடல்கள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அவருக்கு பிறந்த நாள், ஆகையினால் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை நமது சபரி வானொலியின் சார்பில் நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நேயர்களும் பதிவிட்டிருப்பார்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் சிறப்பாக வாழ சபரி வானொலி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் தென்காசி மாவட்டம் சோனச்சேரியைச் சேர்ந்த விஜயலட்சுமார் மற்றும் தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த தீபா குமார், கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் செய்தி, கோவை சரவணம்பட்டி காயத்ரி, சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் மற்றும் நாகர்கோவிலைச் சேர்ந்த மகேஷ் பாடல்களையும் கொடுத்து நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் ஆரணியைச் சேர்ந்த பிரகாஷ், ஆரணி கனகம்பாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் சேலம் மெய்ச்சேரியைச் சேர்ந்த அதிவழகன் மங்கை மற்றும் சித்தாத்தூரைச் சேர்ந்த திருஞானம் செல்வி மற்றும் நமது நிலையத்தின் இயக்குனர் கீதநேசன் சார் அவர்கள் கலகலப்பான முறையில் அவர் தனது சொந்த பூஜையை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக இருக்கிறது. அவருக்கும் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உறுதுணையாக இருக்கும் ராமாபுரம் மலேசியா சகோதரி அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 1980 காலகட்டங்களில் தமிழ் திரையுலகில் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்த பல வெற்றி படங்கள் வந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. 1990 காலகட்டங்கள் இந்த இந்த நேரத்தில் தான் அமராவதி திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் அஜித்குமார். அதே போல எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்டர் விஜயகாந்தை வைத்து ஏராளமான திரைப்படங்களை எடுத்திருப்பவர். அவரின் மகன் விஜய் அவர்கள் நமது தமிழ் திரையுலகுக்கும் அறிமுகமான காலகட்டம் அந்த 90 காலகட்டம். செந்தூரப்பாண்டி திரைப்படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடிக்க துணை கதாநாயகனாக விஜய் அவர்கள் நடித்திருப்பார்கள். மிக சிறப்பான முறையில் ரஜினிகாந்த் கமலஹாசன் என்று இருந்து நமது திரையுலகம் விஜய் அஜித் என்ற காலகட்டத்திற்கு மாறிய காலகட்டம் அது. 1990 காலகட்டம் 90 துவங்கி இன்று வரை விஜய் அஜித் அவர்களை பற்றி நாம் கூறவே வேண்டாம். ஏராளமான வெற்றி படங்களை நடித்திருக்கிறார்கள். இப்பொழுது கேள்வியும், விஜயும் அஜித்தும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம், ஒரு திரைப்படத்தில் விஜயும் அஜித்தும் இணைந்து நடித்திருக்கிறார்கள், அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். அதுபோல மக்கள் திரதம் எம்ஜிஆர், நடிகர் திரதம் சிவாஜி கணேசன் இருவர்களும் இணைந்து ஒரே ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள், அந்த திரைப்படத்தின் பெயரையும் பதிவிடுங்கள். எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த திரைப்படம் எது? விஜய் அஜித் இணைந்து நடித்த திரைப்படம் எது? பதிவிடுங்கள் நேர்களை. இப்பொழுது சந்தித்த வேளை திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடலை அடுத்த பாடலாக கேட்கலாம்.

அந்த இனிமையான பாடல் தேனி சித்தன்றல் தேவா அவர்களின் இசையில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய சந்தித்த வேலை திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு முன்பு நான் கேட்டிருந்த கேள்வி, விஜய் அஜித் ஆகியோர்கள் இணைந்து நடித்த திரைப்படம் எது, மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் இணைந்து நடித்த திரைப்படம் எது என்று கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை கூட்டுக்கிளி என்ற திரைப்படம். நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம். அதுபோல நடிகர் விஜய் அஜித் ஆகியோர்கள் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் ராஜாவின் பார்வை என்ற திரைப்படம். சரியான விடையை நமது நிலைய இயக்குனர் கீதநேசன் சார் அவர்களும் மற்றும் ஆரணி கனகம்பாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் அவர்களும், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் அவர்களும், கோவை சரவணம்பட்டி காயத்ரி அவர்களும் தெரிவித்திருந்தனர். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நம் 1990 காலகட்டங்களுக்கு பின்பு விஜய், அஜித், விக்ரம் மற்றும் சூர்யா என்று காலங்கள் மாறி இப்பொழுது திரைப்படம் எவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 1940 காலகட்டங்களில் ஓராண்டுக்கு ஓடி வசூலை குவித்துக் கொண்டிருந்தது படங்கள், 1960-80 காலகட்டங்களில் 100 நாள் ஓடி வெற்றிகரமாக வசூலை குவித்துக் கொண்டிருந்தது திரைப்படங்கள். இப்பொழுது 10 நாட்கள் ஓடினாலே போதும் வசூலை அள்ளி வருகிறார்கள். இப்பொழுது வெளியாகும் திரைப்படங்கள் உலகம் முழுவதும் வெளியாகிறது. ஓடிடி தளத்தின் மூலமாகவும் படங்கள் வெளியாகிறது. மிக சிறப்பான பரிணாம வளர்ச்சியை தமிழ் திரை உலகம் கண்டுள்ளது. இதில் கலர் படங்கள் வந்துள்ளது, ஈஸ்மன் கலர் படங்கள் வந்துள்ளது. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சரியான முறையில் விளக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் கலர் படங்களை பற்றி நாம் பேச வேண்டாம். திரைப்படங்கள் மிக அதிகமான பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. நாம் கதாநாயகன் நகைச்சுவை நடிகர்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். வில்லன் நடிகர்கள் என்று பார்த்தால் எம் ஆர் ராதா அவர்கள் மிக சிறப்பான ஒரு வில்லன் நடிகர். பின்பு நம்பியார், எம் என் நம்பியாரை பற்றி நாம் கூறவே வேண்டாம். தமிழ் திரைப்படங்களை தெரிந்தவர்கள் யாருக்கும் நம்பியாரை பற்றி தெரியாமல் இருக்காது. மிக சிறப்பான ஒரு நடிகர். பின்பு எஸ் பி அசோகன், மனோகர். பின்பு 80 காலகட்டங்களுக்கு செய்து எம் ஆர் ராதாவின் மகன் ராதா ரவி மற்றும் 90 காலகட்டங்களில் இப்பொழுதும் ஏராளமான வில்லன் நடிகர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகின் பரிணாமத்துக்கு உதவி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் அவியும் நானும் என்ற திரைப்படத்தில் மது பாலகிருஷ்ணன் பாடிய ஒரு பாடல். மிக இனிமையான ஒரு பாடல். நமது கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது நிறைய நமது உறவுகள் தென்னேயர்கள். அதாவது தென்காசி மாவட்டம் சோழகிரியை சேர்ந்த விஜய் அர்ஜுகுமார் மற்றும் தேன்மொழி முருகன் சகோதரி மற்றும் ரெட்டியார்பேட்டையைச் சேர்ந்த தீபா குமார், கோவை சரவணப்பேட்டையைச் சேர்ந்த காயத்ரி, சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர், கோவில்பட்டியைச் சேர்ந்த செல்வி ஆகிய சகோதரிகளுக்காக இந்த பாடல் பரிசு பாடலாக அவர்களுக்கு இந்த பாடலையும் மற்றும் நமது நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உதவிகரமாக இருக்கும் ராமாபுரம் மலிஷியா சகோதரி ஆகியோர்களுக்கு பரிசு பாடலாக இந்த பாடலை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு தந்தை இருக்க வேண்டும் என்று இயங்கக்கூடிய ஒரு பாடல், அவையும் நானும் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொரு பெண்ணும் நிச்சயமாக தனது தந்தை இப்படி இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த பாடல் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்காக ஒரு பாடப்பட்ட ஒரு பாடல். பிரகாஷ் ராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகை மீனா என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகையோடு நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தின் கரு என்னவென்றால், சற்று கணவன் மனைவியாக வாழ்க்கையில் இணைபவர்களுக்கு வயது என்பது எவ்வளவு தடையாக உள்ளது, சற்று அதிகமான வயதில் திருமணம் செய்து கொண்டால் எப்படி பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜ், மீனா ஆகியோர்கள் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தின் பெயரை, பிரகாஷ்ராஜ் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம்.

அந்த பாடலை அவியம் நாடம் திரைப்படத்தில் மது பாலகிருஷ்ணன் பாடிய ஒரு பாடல், மிக இனிமையான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு தந்தை வேண்டும் என்று ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் நினைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பாடல். சிறப்பாக பிரகாஷ் ராஜ் இந்த திரைப்படத்தில் திரிஷாவின் தந்தையாக நடித்திருப்பார். கில்லி திரைப்படத்தில் திரிஷாவை விரட்டி விரட்டி நடிக்கும் பிரகாஷ் ராஜ் அவியம் நாடம் திரைப்படத்தில் தந்தையும் மகனுமாக நடித்திருப்பார்கள். திரிஷாவும் பிரகாஷ் ராஜும் என்ன விந்தை திரையுலகில். அடுத்து நான் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தேன். பிரகாஷ் ராஜ் அவர்கள் நீனாவோடு இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் கதாநாயகனாக. அந்த திரைப்படத்தின் கருவை கூட கூறியிருந்தேன், அது எந்த திரைப்படம் என்று. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் திரிகதை என்று சரியான விதியை அளித்திருக்கிறார்கள். மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரியும் நாகர்கோவில் மகேஷ் அவர்களும் விடையளிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அதற்கு முன்பதாக தமிழ் திரையுலகம் ஏராளமான திரைப்படங்கள் இப்போது ஓடிடி மட்டுமே படங்கள் வெளியாக துவங்கிவிட்டது. திரைப்படங்கள் சில திரைப்படங்கள் திரையரங்குக்கு வருவதற்கு முன்பதாகவே ஓடிடி பிளாட்ஃபார்மில் வெளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. கால பரிணாம வளர்ச்சி என்று கூறலாம். மிக சிறப்பான முறையில் வேற்று மொழி படங்கள், அதாவது தெலுங்கு கன்னட மொழியிலிருந்து டப் செய்யப்படும் படங்கள் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது. குறிப்பாக அண்மையில் வெளியான துரந்தோர் என்ற ஒரு திரைப்படம் ஏறக்குறைய 3000 கோடியை கடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். மிக சிறப்பான முறையில் இத்திரைப்படங்கள் பல கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக நாம் இந்த 95 ஆண்டுகள் ஏறக்குறைய 100 ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகை நாம் நிச்சயமாக நாம் பாராட்டிதான் ஆக வேண்டும். திரைக்கலைஞர் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நமக்கு பல்வேறு கவலைகள் இருக்கும், ஆனால் அந்த கவலைகளை மறக்க செய்வது நிச்சயமாக திரைப்படங்கள் தான். திரைப்படங்களில்

கதைகள் மட்டுமல்ல, கதாநாயகன் மட்டுமல்ல, பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் ஏராளமான பங்குகளை வகித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்க்கையும் நன்றியும் திரு மகேஷ் அவர்களின் பிறந்த நாள் என்று அவர்களுக்கும் தெரிவித்து விடலாம். இப்பொழுது நாம் சென்ற பாடலை விண்ணியர்களுக்காக சகோதரிகளுக்காக பரிசு பாடல் வழங்கினோம் அல்லவா? இது நமது சகோதரர்களுக்காக, நமது நண்பர்களுக்காக, நமது நிலைய இயக்குநர் கீதநேசன் சார் அவர்களுக்காகவும், மற்றும் பாடல்களை தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கும் மேச்சேரியைச் சேர்ந்த அறிவரகன் மஞ்சள், சித்தாத்தூரைச் சேர்ந்த திருஞானம் செல்வி, மற்றும் ஆரணியைச் சேர்ந்த பிரகாஷ், ஆரணி கனகபுரத்தைச் சேர்ந்த சரவணன், கோவில்பெட்டியைச் சேர்ந்த செல்வம் ஆகிய சகோதரர்களுக்காகவும், தனிப்பக்கத்தில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் கும்பகோணம் கணபதி நகரேஷ் மனோகரன் ஆகியோர்களுக்காகவும் ஒரு பரிசு பாடலாக ரிஷி என்ற திரைப்படத்தில் ஹரிகரன் எஸ் ஜானகி பாடிய ஒரு பாடல், இந்த பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி, இந்த பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரின் பெயர் என்ன? ரிஷி திரைப்படத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியான திரைப்படம், இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்? பதிவிடுங்கள் நேயர்களே.

கேட்ட அந்த பாடல் ஹரிகரன் ஜானகி பாடிய பாடல் ரிஷி திரைப்படத்தில். அந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் யார் என்று கேட்டிருந்தே தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் சகோதரி அவர்களும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி ஆவியர்கள் இவன் சங்கர் ராஜா என்று சரியான விடை அளித்திருக்கிறார்கள். அவங்க இருவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்று ஓரளவுக்கு தமிழ் திரையுலகை பற்றி அலசினோம். தமிழ் திரையுலகை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். 95 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆகையினால் இதில் ஏராளமான கலைஞர்கள் நிறைய திரைப்படங்கள் இதை பற்றிய தகவல்களை கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது சில சின்ன குறிப்புகள். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 100வது திரைப்படம் ஒளிவிளக்கு, சிவாஜி கணேசன் 100வது திரைப்படம் நவராத்திரி, ஜெமினி கணேசன் 100வது திரைப்படம் சீதா, ரஜினிகாந்த் 100வது திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரர், கமலஹாசன் 100வது திரைப்படம் ராஜபார்வை, விஜயகாந்த் அவர்களின் 100வது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன், பிரபு அவர்களின் 100வது திரைப்படம் ராஜகுமாரன், சத்யராஜ் அவர்களின் 100வது திரைப்படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை, ஜெயலலிதா அவர்களின் 100வது திரைப்படம் பெருமாங்கல்யம், கே ஆர் விஜய் அவர்களின் 100வது திரைப்படம் நத்தையின் முத்து, ஏ ஆர் ஆர் ரகுமானின் முதல் திரைப்படம் ரோஜா, இளையராஜா அவர்களின் முதல் திரைப்படம் அன்னக்கிளி, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் முதல் திரைப்படம் ஜெனோவா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி நிறைவாக இசையமைத்த திரைப்படம் அதாவது முதலாவதாக 1951 துவங்கிய அவர்களின் பயணம், 1965 காலகட்டங்களில் 1001 திரைப்படத்தோடு முதலாவதாக அவர்கள் தனித்தனியே இசையமைக்க துவங்கினர். எம் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் இணைந்து சில திரைப்படங்களில் ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறார்கள். அத்திரைப்படங்கள் செந்தமிழ் செல்வன், செந்தமிழ் பாட்டு, மெல்ல திறந்தது பிறகு, கிருஷ்ண துளசி ஆகிய திரைப்படங்கள். செய்திகளை கேளுங்கள். இப்பொழுது நாம் அடுத்த பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் சட்டம் உங்களிடம் கேள்வி என்னவென்றால், இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் யார்? மிக எளிதான ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் யார்? அவருக்கு இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? கதாநாயகியாக நடித்த நடிகை யார்? அவருக்கு இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரமாக அமைந்த அந்த பெயர் என்ன? பதிவிடங்கள் நேர்களில் பார்வை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் சட்டம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் வாணி ஜெயராம் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்டிருந்த கேள்வி, இந்த திரைப்படத்தின் கதாநாயகியார் அவருக்கு இந்த திரைப்படத்தின் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தேன். இதற்கு கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் சரியான விடை அளித்திருக்கிறார்கள். திரைப்படத்தில் மாதவிதான் கமலுக்கு ஜோடியாக நடிப்பார். அவருக்கு இந்த திரைப்படத்தில் ராதா என்ற கதாபாத்திரத்தின் பெயர், அவரின் கதாபாத்திரத்தின் பெயர் ராதா என்பதாகும். சரியான விடையளித்த கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 13-14 பாடல்கள் 1.5 மணி நேரத்தை கடந்து நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக முதலிலிருந்தே இந்த நிகழ்ச்சியில் பதிவிட்டு கேட்ட நேயர்கள், நமது சபரி வானொலி நேயர்கள், குறிப்பாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சோழச்சேரி விஜயகுமார் மற்றும் தேன்மொழி முருகன் சகோதரிகள் மற்றும் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர், கோவை சரவணம்பட்டி காயத்ரி, ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த தீபா குமார், கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் செல்வி, ஆரணி பிரகாஷ், ஆரணி கனகபுரத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் சித்தாத்தூரைச் சேர்ந்த திருஞானம் செல்வி அவரும் சகோதரர் மற்றும் சேலம் மெய்ச்சேரியைச் சேர்ந்த அறிவழகன் மங்கை, நிலைய இயக்குநர் கீதனேசன் சார் அவர்கள் மற்றும் நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்கு உறுதுணையாக இருந்து நிகழ்ச்சியை நான் சிறப்பாக ஓரளவுக்கு வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் மனுஷியா சகோதரி ஆகியோர்களுக்கும், தனிப்பக்கத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த கும்பகோணம் கணபதி நகரில் மனோகரன், திருநெல்வேலி புதுக்குடியைச் சேர்ந்த கற்பகவல்லி சகோதரி மற்றும் கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஆகியோர்கள், ஈரோடு மாவட்டம் திண்டன்மலை பூசப்பன் ஆகியோர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த பிற்பகல் 3 மணிக்கு நடிகை மனோரமா அவர்களுக்கு அவர் பாடிய பாடல்கள், நடிகை மனோரமா ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள், அவர்கள் திரைப்படங்களில் பாடிய பாடல்களை தொகுப்பாக சிறப்பு தொகுப்பாக இதே ராகம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார் நமது கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் அவர்கள். அவர்களின் இதே ராகம் நிகழ்ச்சியையும் கேட்டு பதிவிடுங்கள் நேயர்களே. மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு முன்பதாக இன்றைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக முறையில் நிகழ்ச்சிக்காக தொகுத்து கொடுத்திருப்பவர் நாகர்கோவிலைச் சேர்ந்த மகேஷ் அவர்கள். இன்று அவருக்கு பிறந்த நாள். சிறப்பான முறையில் அவரின் இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் மகேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் சார்பாகவும், நமது சபரி வானொலியின் இயக்குனர் கீதநேசன் சார் அவர்கள் சார்பாகவும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் மனிஷா சகோதரி மற்றும் சபரி வானொலியின் ஆர்டி விஜயபிரசுகுமார் அவர்கள் மற்றும் நமது சபரி சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும், மேலும் மேலும் சிறப்பான முறையில் அவரின் வாழ்க்கை அமைந்து இன்னும் ஏராளமான வருடங்கள் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து சிறப்பான முறையில் அவர் வாழ்க்கையின் உயரமான நிலையை அடைய வேண்டும் என்று அவரை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்து விடைபெறுவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நான் அடிமையிலே திரைப்படத்தில் எஸ்பிபி எஸ் ஜானகி பாடும் பாடல். இந்த பாடலை கேட்டுவிட்டு நாம் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்யலாம். இந்த பாடலின் நிறைவில் இந்த பாடல்களை தொகுத்த திரு மகேஷ் அவர்களோடு ஒரு சிறு உரையாடலாம். இப்போது நிகழ்ச்சியிலிருந்து இந்த நான் அடிமையிலே படப்பாடலை கேட்கலாம்.

என்ன, கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. பிறந்த நாள் மகிழத்துக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அவர் சீரோடு சிறப்போடு இன்று போல் என்று வாழ்கிறேன்னு அவரை வாழ்த்துறேன். நல்லா பாட்டெல்லாம் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரியே இன்னைக்கு 3 மணிக்கு வந்து மனோரமாவோட பிறந்த நாள், இன்னைக்கு நடிகை மனோரமாவோட பிறந்த நாள். அதை முன்னிட்டு சிறப்பான நிகழ்ச்சியா இதயராகவன் இன்னைக்கு வளமரம் இருக்கிறது, அமித்ஷா மேடம் வந்து வளர்ந்துறாங்க. அவங்க அந்த அந்த நிகழ்ச்சியும் கேட்டு உங்களுடைய வாழ்த்து கவிதை உங்களுடைய பதிவுகளையும் போடுங்க. ரொம்ப சந்தோஷம். மகேஷும் மறுபடியும் நல்லபடியா இருக்கணும். வாழ்த்து சீரோடு சிறப்போடு இருந்து போல் என்று வாழ்க்கான்னு வாழ்த்துறேன். அதான் நான் பேச வந்தேன். ரொம்ப நன்றி.

ஹலோ, எனக்காக மனமேதை நன்றிகளை சொல்கிறேன். எனக்காக தொகுத்து வழங்கிய ராமபுர அனிஷாமாக்கும், எனக்காக பாடல்கள் எனக்காக டெடிகேட் பண்ண கோவி ராஜேஷன் அவர்களுக்கும், எல்லா சபரிநேயருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நன்றாக வாழ்த்திய உள்ளங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

என்ன நேயர்களே, இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கோவை ராஜேஷ் அவர்களுடைய தொகுப்பில் இன்று நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலையக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இன்று கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களின் விருப்பத்தில் இன்று மனோரமா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து அவர் பாடிய பாடல் ஒரு சில பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் உனக்கும் வாழ்வு வரும் இந்த படத்திலிருந்து ஒரு அழகான அருமையான மஞ்சள் மகிமையான பாடல் மனோரமா குரலில் மஞ்சக்கயிறு தாலி மஞ்சக்கயிறு. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நம் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் இதயராகம் நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல்.

நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் ஒரு அருமையான அழகான பாடல் மனோரமா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கோவை காயத்ரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. தெளிவான உச்சரிப்பு, கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் மனோரமா ஆச்சி அவர்கள் அருமையான பாடல் இது. மனோகர் அண்ணா அவர்களின் தேர்வு பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நன்றி. அடுத்து தாலிக்கயிறு மஞ்ச தாலிக்கயிறு பாடல் அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் நம் கீதநேசன் ஐயா அவர்கள். அடுத்து கோவை தனலட்சுமி அவர்கள் மனோகரன் அண்ணாவின் பாடல் தேர்வு மிக அருமை, வாழ்த்துக்கள் அண்ணா என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மிஸ்டர் பாரத் இந்த படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் குரலில் இதோ அலங்காரம் போதுமடி இந்த பாடல்.

அழகான அருமையான ஒரு நகைச்சுவை பாடல். டி எம் சௌந்தரராஜன், மனோரமா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். மிஸ்டர் சம்பத் என்ற படத்தில் இருந்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டி உள்ளார்கள். காயத்ரி அவர்கள், இதுவரை நான் கேட்டிராத பாடல், சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், மற்றும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா உள்பட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம் சபரி வானொலி இதய ராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் இன்று மனோரம்மா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் அவர் குரலிலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:16. அடுத்து பொம்மலாட்டம் இந்த படத்தில் இருந்து இதுவும் ஒரு நகைச்சுவையான பாடல். மனோரமா குரலில் வா வாத்தியாரே ஓட்டாண்டே, இதோ இந்த பாடல்.

0: con qué.
1: சூப்பரான அழகான அருமையான பாடல் மனோரமா குரலை ஒழித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜயரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். பாடலுக்கு எக்ஸலண்ட் என்னும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி. பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இந்த பாடல் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று பாராட்டியுள்ளார் நம் கோவை காயத்ரி சகோதரி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து அச்சாணி இந்த படத்திலிருந்து அது மாத்திரம் இப்போ கூடாது என்னவென்று தெரியவில்லை, அவர்களே சொல்வார்கள் விடை. கேட்போம் மலேசிய வாசுதேவன் மனோரமா குரல். இதோ இந்த பாடல்.

0: கட்டு வேடுமா.
1: அழகான அருமையான ஒரு துள்ளலான பாடல். மலேசிய வாசுதேவன், மனோரமா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் தம்பி. நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், ஆகா அருமை, சிறப்பு, மிக சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களின் விருப்பத்தில் இன்று மனோரமா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து அவர் குரலில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வர ராஜேஸ்வரி புவனேஸ்வரி பாடலை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் இந்த படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், மனோரமா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் அட எப்படித்தான். இதோ இந்த பாடல்.
2: சுர் மே கானா சீக்கியே பதானிசா ஆப் கே சாத் ஏஐ பவர்ட் பர்சனல் மியூசிக் டீச்சர் ஃப்ரம் சரேகாமா.

சூப்பரான ஒரு அழகான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. டிஎம் சவுந்தரராஜன் மனோரமா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கோவை பத்மா அவர்கள் என்னை மறந்து விட்டீர்களே என்று ஒரு பதிவு போட்டுள்ளார்கள். எப்படி சகோதரி உங்களை மறக்க முடியும், ஏதோ பெயர் தவறுதலாக படித்து விட்டேன், அவ்வளவுதான், மன்னிக்க வேண்டும். பத்மாவதி என்று சொல்வதற்கு தனலட்சுமி என்று சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டும். இதோ கோவை பத்மா அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். அடுத்து பாடலுக்கு செல்வோம். கருந்தேல் கண்ணாயிரம் இந்த படத்திலிருந்து பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே, இதோ இந்த பாடல். மனோரமாவுடன் ஆண் குரல் என்னவென்று எனக்கு யார் என்று தெரியவில்லை, தெரிந்தால் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போம்.

0: பறந்து வா.
1: நடந்து வர வேண்டாம், ஓடி போவோம். அழகான அருமையான ஒரு துள்ளலான பாடல் ஒலித்து சென்றது. இந்த பாடலுக்கு பெண் குரல் மனோரமா என்று அறிவித்தேன், ஆண் குரல் யார் என்று தெரியவில்லை என்று சொன்னேன். அதற்கு அழகான ஒரு பதிலை சொல்வதற்காக நம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இருக்கின்றார் நம் சகோதரர். அவருடன் பேசுவதற்கு முன்பாக, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் காரணியைச் சேர்ந்த அனிதா என்பவரும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நம் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்து கோவை பத்மா அவர்கள், இந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியன் சதன் மனோரமா அவர்கள் என்று ஒரு அழகான ஒரு தகவலையும் தந்து உள்ளார்கள். எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய நேயர்கள் தானே நீங்கள், கரெக்டான ஒரு பதிலை அளித்துள்ளார், நன்றி. இதோ தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டிருக்கும் சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், வாங்க, எப்படி இருக்கீங்க? காலையில 2-2.5 மணி நேரம் ஓட்டிட்டோம் நிகழ்ச்சிய. ரெண்டு பேருக்கு வாய்த்தது. ஆனா அவங்களுடைய பிறந்த நாளும் இவருடைய பிறந்த நாளும் ஒன்றாக இருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே. நன்றி, நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில உங்க அண்ணி தெரிவித்து விட்டார்கள். நன்றி, நன்றி, நன்றி சகோதரரே, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு உரையாடல் உரையாடி சென்றார் நம் சகோதரர் ராஜேஷ் அவர்கள், கேட்டு ரசித்தோம். அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் ஒலித்த பாடல் அருமை, அழகு, சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து பாடலுக்கு செல்வோமா? கண்காட்சி, இந்த படத்திலிருந்து காடை பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் ஆனால் காக்கா பிடிக்க மாட்டோம். இதுவும் ஒரு நகைச்சுவையான பாடல்தான். ஆனால் இந்த வரிகளை கேட்டு பாருங்களேன், தத்துவமாக ஒரு தத்துவ வரிகள் தான் என்று சொல்ல வேண்டும். இதோ இந்த பாடல்.

0: மனோரமாவுடன். ஆண் குரல். யார் அது? அந்த குரலை பதிவிடுங்கள் நேய சொந்தங்களை. இருவரும் இணைந்து பாடியுள்ளார்கள் மனோரமாவுடன் ஆண் குரல்.
1: வெடிச்சா பஞ்சு வரும், இந்த குரத்தி சிரிச்சா கூட்டம் வரும், பருத்தி வெடிச்சா பஞ்சு வரும்.

0: வஞ்சகம் இல்லே, எங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் ஏனும் வஞ்சகம் இல்லே.
1: சாமி காடை பிடிப்போம், கௌதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம், யாரையும் காக்கா பிடிக்க மாட்டோம்.

0: வாங்க சாமி, காடை பிடிப்போம் கவுதாடி பிடிப்போம் தாத்தா பிடிக்க மாட்டோம், காடை பிடிப்போம் கவுதாடி பிடிப்போம் தாத்தா பிடிக்க மாட்டோம், யாரையும் தாத்தா பிடிக்க மாட்டோம்.
1: அழகா.

0: என்ன நேயர்களே, இதோ ஒரு சகோதரி தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு மனோரமாவுடன் ஆண்குரல் யார் என்று கேட்டேன் அல்லவா, அதற்கு தகுந்த பதில் அளிக்க ஒரு நேயர் இதோ. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோவையிலிருந்து புவனேஸ்வரி அக்கா.
0: நல்லா இருக்கியா போனா?
1: நல்லா இருக்கேன் மனோரமா. பாட்டெல்லாம் சூப்பரா கேட்டுருக்காங்க, அருமையா வழங்குற உங்களுக்கு பாராட்டுக்கள்.
0: நன்றி நன்றி. அப்புறம் சொல்லுங்க, இதுல ஆண்குரல் ஒலித்தது யாரு?
1: ஆண்குரல் வந்து பொன்னுசாமிக்கா.
0: சூப்பர் சூப்பர். எங்க எதிர் வீட்டு பொன்னுசாமியோ? நன்றி நன்றி சகோதரி. நன்றிமா நன்றிமா. என்ன நேயர்களே, ஆண்குரல் யார் என்று கேள்வி கேட்டிருந்தேன் அல்லவா, அதற்கு தகுந்த பதில் அளித்து விட்டார் புவனேஸ்வரி அவர்கள், பொன்னுசாமி என்று. சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், கேட்ட கேள்விக்கு அழகாக பதிலளித்த சகோதரிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இன்று

அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஸ்ரீ ராகவேந்திரா இந்த படத்திலிருந்து பார்த்தாலே தெரியாது நோக்கு. இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் மனோரமா. இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மனோரமாவுடன் இன்னொரு குரல் சேர்ந்து பாடிய குரல் யார் என்று கேள்வியை கேட்டிருந்தேன். அதற்கு தகுந்த பதில், நான் இருக்கும் பகுதியைச் சேர்ந்த காரணியைச் சேர்ந்த அனிதா என்பவர் வாணி ஜெயராம் என்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு விடையளித்துவிட்டு ஓடிவிட்டார். சிறப்பு, நன்றி. அடுத்து ஒலித்த பாடலுக்கு, பார்த்தாலே தெரியாது நேக்கு என்ன நான் ஒரு பேக்கு என்று ஒரு காமெடியான ஒரு பதிவை போட்டுள்ளார் நம் கீதநேசன் ஐயா அவர்கள். கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து சூரியகாந்தி, இந்த படத்திலிருந்து தெரியாதோ நோக்கு தெரியாதோ, இதோ இந்த பாடல் வாணி மனோரமா குரலில்.

மனோரமா குரலில் அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் இனிமையான இதமான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சத்திற்கு மனமந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல், ஒரு மரத்து பறவைகள். இந்த படத்திலிருந்து மொட்டு மொட்டு மல்லிகை, இதில் மனோரமா பாடியுள்ளார். இவருடன் ஒரு பெண் குரல், அது யார் என்று கண்டுபிடியுங்கள் நேயர் சொந்தங்களை.

அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான பாடல் ஒலித்து சென்றது. மனோரமாவுடன் இன்னொரு பெண் குரல் யார் என்று கேள்வியை கேட்டிருந்தேன், அதற்கு பதில் இன்னும் வரவில்லை, பார்ப்போம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் சூப்பர் சாங், வாவ் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். செம அடிதூள் என்றும் பாராட்டி, மொட்டு மொட்டு மல்லி மொட்டு பாட்டு இட்டு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து திருக்குவளை கார்த்திகேயன் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. சரி, யாரும் நம் இந்த விடைக்கு பதில் சொல்ல வரவில்லை, நானே சொல்லிவிடுகிறேன். மனோரமாவுடன் டி கே கலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் இது, மொட்டு மொட்டு மல்லிகை பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, ஸ்ரீராம ஜெயம் இந்த படத்திலிருந்து ஜோசியம் ஜோசியம், இதோ இந்த பாடல் மனோரமா குரலில்.

0: அருமையான அழகான பாடல். ஜோசியம் பார்த்து சென்று உள்ளார்கள் நம் மனோரமாஜி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் கீதநேசன் ஐயா அவர்கள் அவர்களுடைய உள்ளங்கையை காண்பித்து உள்ளார். எனக்கும் ஏதாச்சும் புதையல் கிடைக்குமா என்று ஒரு நகைச்சுவையுடன் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், ஐயா அப்படியே எனக்கும் பார்க்க சொல்லுங்கள் ஐயா என்று நம் கீதநேசனை கேட்டுள்ளார்கள். கைரேகை அனுப்பி வையுங்கள் ஐயா என்று இவர் அவருக்கு அறிவித்துள்ளார்கள். நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள் போட்ட பதிவு, இதற்கு அப்புறம் அப்படியே போகுமா, இதற்கு அப்புறம் அப்படியே போகுமா இல்லை பழகிடுமா என்று கேளுங்கள் என்று பாராட்டு ஒரு பதிவு. காயத்ரி அவர்கள், பாடல்கள் ஒளித்தரம் அருமையாக உள்ளது, தேர்வு செய்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர், தொகுத்து வழங்கும் நமது சகோதரி அனுசுயா சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள் அவர்களுடைய கைரேகையும் நமக்கு அனுப்பியுள்ளார்கள். இவை எல்லாவற்றையும் நம் மனோரம் ஆச்சி அம்மாவுக்கு தான் அனுப்ப வேண்டும், அல்லது இந்த பாடலை தொகுத்து அனுப்பிய நம் மனோகர் அண்ணா அவர்களுக்குத்தான் அனுப்ப வேண்டும், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அடுத்து நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகரே, மனோகரன் பேசுறேன்.
0: நன்றி நன்றி அண்ணா. வாங்க ஜோசியத்துக்கு உங்களுக்கு வந்து பாருங்க, வந்திருக்காங்க ஜோசியமா பார்த்து சொல்லுங்க. நம் ஆரணி பிரகாஷ்
1: நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.
0: அப்புறம் நம் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு,
1: கீதநேசன் ஐயாவுக்கு ஆரணி பிரகாஷ் அவருக்கு சீக்கிரமா நல்லதே நடக்கும்.
0: அப்புறம்
1: கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க ரெண்டு பேரும்.
0: அப்புறம் அந்த குடும்பம்
1: நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும், எதிர்பார்த்த தேதி சீக்கிரமா வந்து சேரும் ஐயா, சேரும்.
0: அந்த மங்கம்மா சொல்றாளா, ஜக்கம்மா சொல்றாளா,
1: மனோரமாக
0: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். நம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: நல்ல காலம் பிறக்கும்னா.
0: ஆனா நான் இப்பொழுது ஒரு 12-13 நாட்களாக நம் நிகழ்ச்சியில் தொடர என்னால் முடியவில்லை, அதுவே எனக்கு பெரும் ஒரு கவலையாக இருந்தது. இப்பொழுது இன்று மட்டற்ற மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன்.
1: சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, மனோரமா ஆச்சு. அவங்க வந்து அவங்க பேர் வந்து சாந்த கோபி, கோபிகான்னு சொல்லுவாங்க. காரக்குடியில பிறந்தாங்க, அப்புறம் வந்து இதுல சுதுக்கோட்டையில பிறந்தாங்க, காரக்குடியில பள்ளத்தூருங்கிற ஊர்லதான் அவங்க வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே. அதுக்கு பிறகுதான் சென்னையில வந்து அவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. நாடகம் தான் அவங்களுக்கு வந்து நிறைய நாடகம் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. முதல் படத்திலேயே மாலையிட்ட மொழியில அவங்க நடிச்சாங்க ஃபர்ஸ்ட். அவருக்கு வந்து இந்த மாதிரிங்கிற படத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுல நடிச்சாங்க. ஏன்னா இப்படியும் நிறைய படத்துல நடிச்சாங்க. அப்புறம் தான் அவங்க ஒன்னா நம்ம நாயகத்தோட சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், அப்புறம் பல 5 முதலமைச்சர்களோட சேர்ந்து நடிச்ச பெருமை இவங்க.
0: கண்டிப்பா
1: கேள்வி கேட்டா அண்ணாத்துறை, கருணாநிதி, ஜெயலலிதா, இப்படி நிறைய பேர்த்தோட அவங்களோட நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு நடிகை அவங்க, 1000 படத்துக்கு மேல நடிச்ச நம்ம மனோரமா ஆச்சு.
0: பன்முக தலைவி என்றால் இவங்களுக்கு தான் தகும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிகை.
1: மாம்பழாச்சி சிவாஜின்னா பொம்பளை சிவாஜின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் வந்து அது வந்து இந்த சில்லானா மகனாமல் படத்தை வந்து நம்ம மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பா
1: இது பண்ண முடியாது.
0: நகைச்சுவை இருக்குண்ணா, அந்த நாகேஸ்வரர் வச்சு ஊதுவாங்க,
1: நீங்க ஊதுற நாதஸ்வரத்துல என்னதான் மருந்து வச்சிருக்கீங்க, நான் ஊதுற நாதஸ்வரத்துல அந்த இது வரவே இல்லையா வாசிக்கிறேன்
0: அப்படின்னாங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்,
1: அவங்க நல்லா நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகை நம்ம அந்த அவங்க வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்தோங்கிறத நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரே பெருமையா இருக்கு. நடிகரோடையும் மட்டும் இல்ல, கதாநாயகியா ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாங்க இல்ல, கதாநாயகியா நாலஞ்சு படத்துல நடிச்சேன், சிவாஜியோட கதாநாயகியா நடிச்சது ஞானப்பறவைன்னு படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர் படத்திலயும் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே மறக்க முடியாது, அவங்களை எப்பயுமே மறக்க முடியாது. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, என்னைக்குமே
0: கண்டிப்பா. இது இது குறுக்க நம்ம காலம் சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட கூட இவங்க குரூப் டான்ஸ்ல ஆடி இருக்காங்க, அதுவும் மறக்க முடியாத ஒரு இதுதான் நிகழ்ச்சி.
1: அவங்க ரெண்டு பேரும் அவங்க இருக்கிற படத்துல இவங்க இருப்பாங்க, இவங்க இருக்கிற படத்துல அவங்க இருப்பாங்க.
0: காலம் சென்ற மீனா குமாரி இருக்காங்க பாருங்க, மலையாள நடிகை. அந்த அம்மா கூட ஜெயலலிதா அம்மா கூட குரூப் டான்ஸ்ல நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்றும் மறையாத ஒரு நிகழ்ச்சின்னா, இதெல்லாம் காலத்தால் அழியாத. ஆமா, சிறப்பு
1: அவங்களோட பிறந்த நாளுக்கு நம்ம பாட்ட நம்ம வானொலியில சபரி வானொலியில ஒதுக்க வைத்த உங்களுக்கு ஒரு
0: பாராட்டுகள்.
1: நல்ல ஒரு களம் அமைத்து கொடுத்த கீதனிசன் ஐயாவுக்கு, இயக்குநர் கீதனிசன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். எல்லா பாட்டையும் கேட்டு நம்ம பதிவு போட்ட அத்தனை நேயர்களுக்கும்
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள்,
0: பாராட்டுக்கள், நன்றி, நன்றி. என்னுடைய கண்களும் என்னுடைய மனதும் இன்று இடம் கொடுத்து விட்டது, அதற்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவ்வளவுதான், சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி.
1: ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம மறுபடியும் நடத்துவோம்,
0: கண்டிப்பா.
1: உங்க உடம்பே பாத்துக்கணும் இல்லையா,
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: உடம்பு சரி இல்லாம இருந்ததுனாலதான் அம்மா வந்து அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்தாம இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல, நடத்த கூடாதுன்னு இல்ல. எப்பயுமே வரும், கொஞ்சம் சரியா போனோம்னா நல்லபடியா ஆனோடனே வருவாங்க. அதே மாதிரியே நம்ம ஜூன் மாசம் 1st நம்மளுக்கு சபரி வானொலிக்கு பிறந்த நாள், அதுக்கு முடிந்தால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நாங்க பண்றோம், பண்ணுவோம் கண்டிப்பா. நீங்க எதிர்பாருங்க, உங்களோட நான் மறுபடியும் உரையாடுறேன், சந்தோஷமா இருக்கு.
0: பண்ணுவோம் இல்ல பண்றோம், பண்ணுவோம் இல்ல பண்ணுவோம்,
1: அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பாட்டெல்லாம் நல்லா தேர்ந்தெடுத்து போடுவோம், போட்டுட்டு பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அன்னைக்கு எல்லாருமே கொண்டாடணும். இதே விழாவை எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாட முடியாது, வீட்டுல இருந்துகிட்டே அவங்கவுங்க போன்ல நம்ம எல்லாருமே ஒருத்தர் வாசி போறோம்னா சபரி வானொலிக்கு வாசி போடுங்க, வாழ்த்து போடுங்க. இன்னும் நிறைய வருஷம் தொடர்ந்து வரணும், சபரி வானொலி வளரணும்,
0: வாழணும்,
1: வளரணும்.
0: நம் சபரி குழந்தையோட வயது 4th வருடம்,
1: 3 முடிந்து
0: 4th வருடம் தொடரும்.
1: அடியெடுத்து வைக்கிறாங்க, அதனால அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நம்ம சபரிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, கண்டிப்பா அவங்களோட மறுபடியும் பேசுறேன்,
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆரம்பி பிரகாசம் கவலைப்படாதீங்க,
0: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணா, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். பாட்டி சொல்லை தட்டாதே இந்த படத்திலிருந்து டில்லிக்கு ராஜாவானாலும் இந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா?
1: நன்றி,
0: நன்றிங்களண்ணா, நன்றி, நன்றி. என்ன நேயர்களே, நம் பாடல்களை தொகுத்து அனுப்பிய நம் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்கள் உரையாடலை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இதோ நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து விட்டோம். பாட்டி சொல்லை தட்டாதே இந்த படத்திலிருந்து டில்லிக்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே இதோ இந்த பாடல்.

நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒழித்துச் சென்றது. மனோரமாச்சி குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், திருச்சி வைரவீதி குழந்தை வேலையா அவர்கள் இப்பொழுதுதான் இணைந்து உள்ளார்கள் சந்தோஷத்துடன். ஏனென்றால் கைரேகை பற்றி மனோகர் அண்ணா தெரிவித்ததற்காக சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. இப்பொழுது ஒழித்த பாடலுக்கு நல்ல கருத்துள்ள பாடல், இது சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி அனிதா அவர்கள், கை கூப்பி வணங்கியுள்ளார்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு. நன்றி. அடுத்து காயத்ரி போட்ட பதிவிற்கு, எது பாட்டி சொல்லை தட்டாதே பாட்டா, வண்டியில் போகும்போது ஃபிகர் நடந்து போனா நின்று ஏற்றி போகிறான், பாட்டி கையை போட்டு நிறுத்தினாலும் வண்டி நிற்க மாட்டேங்குது. அப்படி அல்ல, ஃபிகர் இல்லை அது இல்லை, பாட்டியை வண்டியில் ஏற்றினால் விழுந்து விடுவார்கள். அந்த பயம்தான் அந்த வாலிபர்களுக்கு, வண்டியை ஓட்டி செல்லும் வாலிபர்களுக்கு அந்த பயத்தில் தான் பாட்டியை வண்டியில் ஏற்றிக்கொள்ள போவதற்கு அவர்களுக்கு பயமாக இருக்கின்றது. அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா. இந்த பதிவு கீதநேசன் ஐயா அவர்கள் தந்துள்ளார்கள், ஒரு நகைச்சுவையுடன் அவ்வளவுதான். மற்றும் மனதை தொட்ட பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஹாரணி பிரகாஷ் அவர்கள், நன்றி சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் இன்று மனோரம் ஆச்சியம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த அவர் குரலில் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.